ஸ்ரீநகர், காபல்ஜித்து திருஹமினர்சபத். உல்சமைன் சோஃபியான் மாஸ்கி வசூ சதா கார்ச்சு வஸ்தாத் முகமது அப்துல்லா திபத் வக்கால்தியின் சதி இமன்ஜ் வசூஸ் மகாமி ஹுசானி.